0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். ஆரா?
0: நான் தங்கம்மா.
1: ஓ, இது குறே பேருண்டல்லோ.
0: ஆ, கிச்சனின் சார்ஜ் எனக்கு.
1: ஓ,
0: அது அச்சுவேட்டன். அச்சுவேட்டா, இங்க வா.
2: வணக்கம் மேடம்.
0: ஓ, வணக்கம். ஈ கார்டன் மொத்தம் நோக்கிறது அச்சுவேட்டரா. இது கிளீன் செய்ய குமுதம். குமுதம், இங்க வா. மேடம் இருக்க, இங்க வா கண்ணா.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.